ஒரு முள்ளும்பு வல்ல சொல்லுங்க. தெரியாத திறமை கரணியம் கொள்வோம் பிரபு காணி கத்தி தெரிந்தான்.